தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்திருக்கு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜனி ததினி தஜ்ஜனு தத்த சரித தனத தனு.